Jeli fali sini komentar mana teman tehin komentar una fatin he. I teman tehin komentar una fatin he Italia zanyita ela namos balairia. Setang mana te cek tang. Nabi tur formai cek tu kalai mensajem balu iya Facebook iya kalai. Sela iya sela iya itaba nebe hitaba mota he itaba fali mota. Elur itaba mota baris mota he. Maksud kalam bota ris fali mota ga. Ne demais mak ne. Ne demais demais demais te dec. E tu fali mai tan tu ir fali mai tan sini iya komentar yu iya ita cek tu kalai iya Facebook lai. Guru Fuelas, okay, Guru Fuelas salam bonati ba pai mai sira iha osu ne ba dia kana mau dia kriya. Maka tu ela ba ba pai mai sira osu ne ba bonati lili iha leruka dari detang leruka kaiwa ne ba hehe. Bona mau bele usu ga mau asli ne be kari ke bele sa be emo ikusi niya. Bale kau emo ikusi niya. Ya tur fali mai tan hebe ha Ali fali ta musi ela dia bonati man so ela musika bitu ga mania ba haunia aling eva diek Ozi geji dia bona bona bona mas ozi mersi dia bonati mas ozi alheria Am fo ela bonati ba familia bot alas aitua ya familia bot alas aitua siro hotu kalan diek dei Noli fali tan guru mani fo e kusi kare kaka hehe la osi desa. La osi desa ya na maungku. Ema maka oi kusi duni. Asli oi kusi duni. Osi ano 135 dia. Fo e la bonati ba alinya bere. Alinya bere kare krona hela buana iti. Noli fali kare sean bonati kaka fo e la komprimens ba manzoni ermera nebe maka stres hela ba toming ne. Nebe koraja na Fatima manzoni e. Nebe forza na Fatima manku. Halo kontenti hau tene manera rasi kama una para halua tene problema referne. Tamane la bele fokus de mais ba doming. Maka ikusi tatakau kanek ne. Seng ema rekonese ita. No agradese ita. Nebe tuir fali mai tokana baka. Is kalma ituan samai. Mai la sabar losin ne ma. Ma la sabar losin ne ma. Kalma ituan sama. Bele ga. Bele to mai. Hanabi binzinya. Oke, mau, fan telefonnya ga sih, telepon iya. Atau lah telefonnya ga, ikan ga, elfan tiga donat. Oh lah, fai, kompletu. Bonati ba, oke, bonati, fuela bonati ba, cang kabulu, laris. Auni aling eva atu sai, fetfong oikusi. Pil dia ake pai dia ehe bem vindo mai gabun falo a mi fetfon ne leko kan leko na leko kan leo ite mai fale na leo turet ne ite mai fale na leo turet man so la musica haula fo malisha mai ha ma ka ie bo goro bai nilton okay amai zinya mnashe aha mnashe beleta hanga Li falitan bono man fuela la guida mai ami maka gora samil rona hela man ni le ocean el dog diak nema ko fresh ba fuela parabens ba morai shushan parabens ba ita bote vida naru ke no li kere sta un si de si de fuela le fuamba ko le gaza ne be ma ke ma tu da ne lor fel fatu tu da fali ni to e un sama ke ma tu da fali e ma tu da kalanga Ansa na maun. Ga ya problema rumo ma ke matura ito bot. Li falita maun. A maun. A leo modo metang. Hehe. Nesa. Karakang modo metang ga. Karakang modo naing. Hehe.
ஹக்கரகாமக் மொடமேதங்க ஹக்கரகாமக் மொடனிய நாயசரணே மொடனிய நாயசரணே மெஸ்க ஃப்ரெஷ்கு ஃப்ரெஷ்கு துடே அனேச மொடத்தாங்க அனேச மொட காயிங் ஹி வனமாங் ஊசி சேலஸ் கோசம் பாத் சேலா கோசம் பாத் தியாம் பனாய்தி மஸ் தொக ஓகே தொக மூசிக்கா கோர்க் நியபா மாங் ஐ அன மாவு இத்த தொக பரி மூசிக்கா கோர்க் நியனே போ நியனே மடுனி லாக்கோங் இத்த அன மாவு நியம மாய் சோபு கேரஸ் வே ஸ்டூடியோ நியான மாங் வை அன மாவு டி ஸ்கூல் பான மாவு பேம் நிய ப்ரோக்ராம் லாப் ஆ துரிஜ பே தொக வே மூசிக்கே பே ஆர்கனைசேஷன் ஆகும் சீர டி ஸ்கூல் பாய் தமிழ் லைஃப் என்ன லிகைத்துவம் சுந்த சரி விசுனியன் ஹி ராடியோ என் கொனப மூசிக்கே கொனப்பாவே பர்த்தீரு ஃபேலி கொனப ஆர்கனைசேஷன் ஸ்கூல் பா மிலா தொக தாவுக்க அவன் சோபுத்தி அம்மா சுனுத்தி அம்னி ஸ்டூடியோ ஐ மீன் எடு ஃபிஷு லீவ் ஃபலி தேன் ஊசி அரபாரஸ் தியம்போ நாய்த்திமா உம்போ நாய்த்திமா தக மூசிக்க சோஃப்ரீடி மாக மூசிக்க சோஃப்ரீடாய் டீக் மை தோ சிஸ்டி லாய் மூசிக்க ஓகே ஓதி தோ ஆல்வேஸ் வித் யூ ஆல்வேஸ் வித் யூ ஊசி ரோத்தி நீ ஹஃபைன் மூசிக்கிற மாதிரி தலை தமிழ் சாஜே துளைக்கிறான் மாவன் தொக்கலை மூசிக்கே தொகையெல்லாம் மூசிக்க ஆஞ்சு மாய் ஃபோத்தியோனா ஓ டிடிக்க பானே மாமா டியேக் மாவன் தான் மூசிக்க ஃபுல்லாங்க இத்துபா டியேக் ஃபுல்லாங்க இத்து பேலே டியேக் மை தர நாளை மூசிக்க இங்கிலீஷ் வாங்கிட்டு இங்கிலீஷோ நான் கிளாஸ் வாங்கிட்டேன் டிபுஸ் மை தலை தமிழ் சாஜே லாலாஸ்டே ஓ துமை தலை தமிழ் சாஜே கரெக்ட் மென் சாஜமாய் சீடாவுக்கு மூசிக்க